0: Udayanidhi alleged that he was treated like a terrorist, claiming nearly 3,000 police personnel were deployed for his questioning. Calling the case politically motivated, he accused the government of trying to intimidate him. The DMK leader also defended his remarks, insisting that they were twisted out of context. Rejecting the allegations of insulting actor Trisha or demeaning women, Udayanidhi said that he had no such intention and that the controversy was merely a diversionary tactic. Tamil Nadu Minister Nirmal Kumar has slammed the DMK leader, accusing him of speaking in a perverted manner and calling his mindset unacceptable.
1: Just visaranai kuttu pora appdin solli arasu selavula makkal vari panathila kidathatta oru 3000 kavalargal paadhigaapodu oru terrorist kuttu pora mari chennai il irundhu saalai valiyaga 400 km தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையா பாத்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம், ஆனா தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின் ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அமைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்ட பெண்களை குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசில் அது கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தந்தையாக, தங்கையாக நான் பார்த்து அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.
2: நான் நிறையத்தை தெரிவித்து கைது செய்தது சரியானதான். கைது செய்யப்பட்டிருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான். ஆகிய மக்கள் அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தவறுகளை எவரும் செய்துவிடக் கூடாது என்பதுதான் மக்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்திலே கூறிட்டு காட்டி இங்கே வருகின்றிருக்கிற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்